0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: ஜேபி கீர்த்தனா அவர்கள் பாடுவார். விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக வனஜக்ஷ என தொடங்கும் பெகாக்ராக வர்ணம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அரங்கிசையில் ஜே பி கீர்த்தனா அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கோசலேந்திர சுவாதி திருநாள் சாகித்யம், மத்தியமாவதி ராகம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: ஜேபி கீர்த்தனா அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி மோகனராமன் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

நம் திருகடே தே தே தே தகன் பால லால விசால ராஜ குன்ற தக தக ஜோதி ஜக மக ததக தக தக ததக தக ஜெய்தி ஜெய சங்கர சுமன எக தந்த மூசக பானம் ஜெய சகல கல்யாண பிரத பிரபு தாகிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம் கிருதம்

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு, எந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. இந்த நிகழ்ச்சியில் எஸ் ஆர் ஜானகிராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் ஸ்ருங்கார ரச, முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருதி, ரசிகப்பிரியாராகும் ரூபகதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by S.R. Janakiraman. He is accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by R. Ramesh. He begins with Sringara Rasa in Rag Rasikapriya set to Rupakam Tal, a composition by Muthuswami Deekshithar.

0: நீங்கள் கேட்டது ரசிக பிரியாராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.
1: That was a composition by Muthuswami Dikshitar in Rag Rasika Priya.
0: அடுத்து ஸ்ரீபதே தியாகராஜர் கீர்த்தனை நாகஸ்வராளி ராகம் ஆதிதாளம்.
1: He now presents ஸ்ரீபதே in Rag Nagaswarali set to Aditaal, a composition by Tyagarajar.

0: இடம்பெற்றது நாகஸ்வராளி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: That was a composition by Thyagarajar in Rag Nagaswarali.
0: நிகழ்ச்சியிலே கோதண்ட ராம அனிசம் என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் கோகிலார் நவம் ஆதி தாளம்.
1: You can now listen to Kodanda Rama Anisam in Ra Kokilar Navam set to Aditaal, a composition by Muthuswami Deekshithar.

0: இடம்பெற்றது கோகிலார்ணவம் ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.
1: That was a composition by முத்துசுவாமி தீட்சிதர் in ராக கோகிலார்ணவம்.
0: ராகம் டிடிஎச் இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ் ஆர் ஜானகிராமன் அவர்களின் பாட்டு, உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாமஜ வரகமனா, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம்.
1: This is ராகம் 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by S.R. Janakiraman. He is accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by R. Ramesh. He continues with Samajavaragamana in Rag Hindolam set to Aditaal, a composition by Thyagarajar.

0: நீங்கள் கேட்டது ஹிந்தோளம் ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: That was a composition by Thyagarajar in rag Hindolam.
0: நிறைவாக பாருக்குள்ளே நல்ல நாடு சுப்பிரமணிய பாரதியார் பாடல் ராகம் ஹம்சநாதம் ஆதிதாளம்.
1: S.R. Janakiraman concludes his vocal recital with a song by Mahakavi Subramania Bharathiyar, Paarukkule Nalla Naadu, in Raag Hamsanadam set to Aaditaal.

0: ராகம் டிடிஹெச்சில் இதுவரை நீங்கள் கேட்டது எஸ்ஆர் ஜானகிராமன் அவர்களின் பாட்டு, உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by S.R. Janakiraman. He was accompanied on the violin by Usha Rajagopalan and on the Mridangam by R. Ramesh. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம்.

இனி நின்னு ஜூச்சி, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதி தாளம். லிசன் நவ் டு நின்னு ஜூச்சி, கம்போஸ்ட் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர், இன் ராக் சௌராஷ்டிரம், செட் டு ஆதி தாள்.

இனி பருவம் பார்க்க நியாயமா. ஆனையா பாடல், தன்யாசி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு பருவம் பார்க்க நியாயமா, ரிட்டன் பை ஆனையா, கம்போஸ்ட் இன் ராக் தன்யாசி, செட் டு ரூபகதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். ஷி இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி எல் குமார் ஆன் த வயலின், திருவனந்தபுரம் ஸ்ரீ ஆர் வைத்தியநாதன் ஆன் த மிருதங்கம், அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ என் ராமச்சந்திரன் ஆன் த கட்டம். இனி ராம ராம குணசீமா, சுவாதி திருநாள் சாகித்யம், ராகம் சுமேந்திர மத்யமம், ஆதிதாளம். லிசன் நவ் டு ராம ராம குணசீமா, கம்போஸ்ட் பை சுவாதி திருநாள், என் ராக் சுமேந்திர மத்யமம், செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். ஷி இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி எல் குமார் ஆன் த வயலின், திருவனந்தபுரம் ஸ்ரீ ஆர் வைத்தியநாதன் ஆன் த மிருதங்கம் அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ என் ராமச்சந்திரன் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.